தயாரித்து துவையெழிய பத்திய ஞாருரான் பத்தாங் ஜர்தல்வா மச்சான் நகா துண்டான் திங்கிதாலப்பான் கிருப்பானி காமரப்பாஸ் பிரபூனு துவங்க தயாரித்து ரும்பாங் உலோத்தாங்கல்வன் ஆலங்காங் அகல் பணும் துவங்க தேரித்து திக்குஜூலு அலுங்க பத்தா லுபுவ கிராதுலாங் நியூயன் பணும் துவங்க தேரித்து ஜூலு அங்குவங் புவா புன்வத் ரங்குவத் ரங்குவத் துடுவ தா பங்காவோ இந்த